தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தக்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தச்சனு தக்கித்த தரித்த தனத்த